தவ பாத்து நட்டக்கூர் பிரிலே சங்கபனத்தது மொட்ட ஹிக்மத்தின் ஆததர்லே ஆடுறானத்துக்கு ஜீவலாவுன் அசி மோர் தாத்தி